மாணிக்க மாளிகை தீர்க்கான் வந்தவன் அல்ல கேட்டாலும் இந்த மனத்திலே கோட்டைகள் எல்லாம் கத்தி எரிக்கானாய் வந்த காட்டுதியானல்லோ நின்ற மனத்திலே கோட்டைகள் எல்லாம் கத்தி எரிக்கானாய் வந்த காட்டுதியானல்லோ ஞான்தியான் வந்தியானு ஞான்தியான் வந்தியானு.

வணக்கம், என்னுடைய பெயர் ஜெய். நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். எனக்கு டிராவல் பண்ணும்போது செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் அப்படின்ற சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சாங் வந்து பிக்சரைசேஷன், லிரிக்ஸ் எல்லாமே வந்து இந்த டிராவல் பண்ணும்போது வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும். ஸோ அதனால அந்த சாங் வந்து செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் சாங் ரொம்ப பிடிக்கும். நன்றி.